எல்லாம் கொலிங்க எடுத்தபடி மண்டை கேட்டு ஆடக்கூடிய மருந்து முட்டு உழைச்சா மருந்து

தாம் திகிருகி டை கொலிங்க இருந்தபடி மடங்கிடு ஆடக்கூடிய மருந்து முற்றோணச்சமரும் கொட்டடி கூச்சினி.

குலிங்கத்தூடி படகேடு ஆடக்கூடிய மருந்து முட்டு உழைச்ச மரம் தாம் மரம் ஜவிட்டே

களம் மெனங்கிலே பரநிறையே புன்னளக்கும் பௌர்ணமிராவாய் படிஞாரே பூ பாடம் அழகின் பால்கள்.

0: பூ பாடம் அழகின் பால் கடலாய்.
1: ഇനി അറബി ഗാനം പാടുന്നു ദേവാഗിരീഷ്.